காலை 10 மணி சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பகிரியின் பக்கத்தில் பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். குழுவில் அல்லாத அன்பு சொந்தங்கள் 8270330491 மீண்டும் 8270330491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடலை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா,
0: சும்மா வெல்லாசு

சபரி வடலில் வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அழகான ஒரு கதம்ப பாடல் ஒளிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்த மேற் சொந்தங்களே, பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்காசி மாவட்டம் ஆவணியானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் இன்று 2/9/2026 புதன்கிழமை இன்று புதர் பகவானின் ஆசியுடன் அனைத்து செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ்த்துகிறேன், இனிய காலை வணக்கம் என்று வணக்கத்துடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. மற்றும் தேய்பிரை சஷ்டி முருகன் வழிபாட்டு பலன்கள் பற்றி அறிவோம் என்று ஒரு ஆன்மீக சிந்தனை. தேய்பிரை சஷ்டி அன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதுடன் கடன் தொல்லை தீரவும் தடைகள் நீங்கவும் சிறப்பு வழிபாடுகள் செய்யலாம். செய்ய வேண்டிய வழிபாடுகள்: விரதம் இருத்தல், அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானுக்கு மலர்ச்சாற்றி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கந்தசஷ்டி பாராயணம், கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் அல்லது கந்தகுரு கவசம் போன்ற மந்திரங்களை சொல்லி முருகனை துதிக்க வேண்டும். சிறப்பு வழிபாடுகள்: அபிஷேகம், முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபடலாம். மாலை சாற்றுதல், செவ்வரளி மாலை சாற்றுவது கடன் சுமையை குறைக்க உதவும் என்பது நம்பிக்கை. தீபம் ஏற்றுதல், வாழைப்பழத்தில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி மனதார வேண்டிக் கொள்ளலாம். தேய்பிரை சஷ்டி முருகன் வழிபாட்டு பலன்கள்: தேய்பிரை சஷ்டி நாளில் முருகனை வழிபடுவதால் கடன் தொல்லைகள் நீங்கி வருமானம் பெருகி குடும்பத்தில் அமைதி மற்றும் மன நிம்மதி உண்டாகும். தேய்பிரை சஷ்டி வழிபாட்டு பலன்கள்: கடன் நிவர்த்தி, நீண்ட நாட்களாக தீராத கடன் தொல்லைகள் மற்றும் வறுமை நீங்கும். குழந்தை பேறு, குழந்தை இல்லாத தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தடை, திருமணத்தடைகள் நீங்கி விரைவில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். பகை விலகல், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கி செய்யும் செயல்களில் வெற்றி கிட்டும். தினசரி வழிபாட்டு முறை: அன்றாடம் காலையில் குளித்துவிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். பால், பழம் அல்லது அவல் நெய்வேத்தியம் படைக்கலாம். முருகனுக்கு மிகவும் பிடித்த நாவல் பழம் வைத்து வழிபடலாம். கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் அல்லது ஓம் சரவண பவ மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு ஐயா அவர்கள் ஒரு சிந்தனையுடன் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு வீரப்பினி ஐயா அவர்கள் காலை வணக்கத்துடன்: வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம், வெற்றி

ஒலித்து சென்ற அந்த பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம் கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி தங்கப்பொண்ணு காவியா மனோஜ்குமார். இவர்கள் விருப்பத்தில் அழகான ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் பகுதியின் பக்கத்தில் இணைந்து ரகுபதி ஐயா அவர்கள் பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி தெரிவித்துள்ளார்கள். எதையோ கண்டு இவரும் மெர்சலாகிட்டு இருக்கிறார். ஐயா என்கிட்ட சொல்லவே இல்லையே ஐயா, நீங்கள் மட்டும் பார்த்து விட்டு இருக்கிறீர்கள், நானும் பார்த்தால் நானும் மெர்சலாவேன் அல்லவா, பாருங்கள் ஐயா இரண்டு இருவரும் சேர்ந்து பார்ப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வணக்கம் ஐயா, வாருங்கள். ரகுபதி ஐயா அவர்கள் பாடல் கேட்டார்கள். ஒரு அழகான நடனம், சிறப்பு, நன்றி, சிறப்பு. லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் பார்த்துக்கோங்க, நாட்டாமல் வேட்டி உருகி ஓடுற போகிறது. ஆஹா, அதைத்தான் அவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது வேட்டி உருவும் என்று. நீங்கள் வேறு ஞாபகப்படுத்துறீங்களா ஐயா? ரகுபதி ஐயா அவர்கள், தம்பி ரெண்டு பெல்ட்டு போட்டிருக்கேன். ஆஹா, சிறப்பு. அப்போ எப்படி ஐயா வருது தெரியவில்லை. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், நீங்கள் கேட்டவை எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட பாடல்களை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண மாலையாக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இனிக்கின்ற வகையில் வண்ண மாலையாக்கி பாடல்களை எல்லாம் பூக்களின் மனமாய் புகழ்மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதரசன் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் ஐ பாடப்பாடல் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்று பாராட்டினார். நன்றி. தென்காசி மாவட்டம் வேற கேரள முதலமைச்சர் சொல்லச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன், வணக்கம், வாருங்கள். மற்றும் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்திலிருந்து வாங்கடி வாங்கடி வந்தது.

துள்ளலான ஒரு பாடல், உற்சாகமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளித்தன்றது. விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயார் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, மதுரையின் பக்கத்தில் இணைந்து செய்யார் சந்திரசேகர் ஐயார்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நன்றி உங்களுக்குத்தான் ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வாங்கடி வாங்கடி என்று தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, ஆஹா அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. கரூர் ரகுபதி ஐயர், ஐயா இதயத்தை தொலைத்து விட்டார்கள் யார் என்று தெரியவில்லை, சாட்சி புட்டா ஐயா சாட்சி புட்டா என்று துண்டக்கானம் துணியக்கானம் என்று ஓடுகிறார், எங்கே தெரியவில்லை. ஐயா நேரடியாக அங்கே செல்கிறீர்களா, வண்டி என்னாச்சு ஐயா. ரகுபதி ஐயர்கள் பாடல் கேட்டார் போல் இசை வாத்தியத்தை அடித்துக்கொண்டு நல்லா உருட்டுறப்போ நானா ஐயா உருட்டுறேன், நீங்கள் உருட்டி விட்டு என்ன சொல்கிறீர்கள், உருட்டுங்கள் ஐயா நீங்களே. தேன்மொழி முருகன் அவர்கள் வேறு லெவல் என்று கைத்தட்டி பாராட்டினார்கள் பாடலுக்கு. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையம் கோகிலா பழனிசாமி ஐயாரின் விருப்பத்திற்காக லவ் டுடே திரைப்படத்திலிருந்து

என்ன அழகு, எத்தனை அழகு பாடல், அழகோ அழகு, சிறப்பான ஒரு பாடல். லவ் டுடே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளித்தொன்றது விரும்பிய நேர் சொந்தம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயாவின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளித்தொன்றது கேட்டு மகிழ்ந்தோம். பழனிசாமி ஐயா அவர்கள், கண்களுக்கு பூக்கின்ற பூக்களை பார்த்தாலும் அழகுதான், கண்களுக்கு பூக்கின்ற பூக்களை பார்த்தாலும் அழகுதான், செவிகளுக்கு நல்ல பாடல் கேட்டாலும் ரசனைதான், செவிகளுக்கு நல்ல பாடல் கேட்டாலும் ரசனைதான், இதயத்துக்கு நெருக்கமாக பிடித்தவர் எதிரே வந்தாலும் இதயத்திற்கு சீரோட்டம்தான், இதயத்துக்கு நெருக்கமாக பிடித்தவர் எதிரே வந்தாலும் இதயத்திற்கு சீரோட்டம்தான். இப்படி நமக்கு பிடித்த பாடல் கேட்கும்போது மனதிற்கு மகிழ்ச்சி தான். பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல பல என்று நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்வம் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் பகுதியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு, இனிமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், பாடலை தேர்வு செய்த கோகிலா பழனிசாமி சகோதரருக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். உங்களுக்கும் நன்றி. மற்றும் பாடல் சூப்பர், இசைத்தரம் அருமை, மிக இனிமை இந்த பாடல், எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்து அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள், என்ன ஐயா, என்ன அழகு ஐயா இது, இன்று முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது, அத்துணை அழகு ஐயா இது. பாடலை ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஆஹா ஐயா, சொல்லவே இல்லை, எப்பொழுது ஐயா கிளியை பிடித்து விட்டீர்கள், இது அடுத்ததா ஐயா, கிளி கிளி என்று அழகாக ரகுபதி ஐயா அவர்கள் கொஞ்சி குழாய் கொண்டிருக்கிறார். நான் கொண்ட ஆசையெல்லாம் நான்காண்டு ஆசைதான், நான்காண்டு மட்டும்தான் ஐயா இருக்கும், அதிகமாக இருக்கும் ஐயா. லக்ஷ்மி சீனிவாசன், ஐ ஆம் கம்மிங், வாங்க ஐயா, வாருங்கள் ஐயா, வாருங்கள். திருவண்ணாமலை நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் ஐ ஆம் கம்மிங் என்று வந்து கொண்டிருக்கிறார், வாருங்கள், மகிழ்ச்சி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், நான் கொண்ட ஆசையெல்லாம் நான்காண்டு ஆசைதான், அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் சிறப்பாக. பழனிசாமி ஐயா அவர்கள், பாடலை கேட்டு பாராட்டிய அன்பு உள்ளங்களுக்கு அருமையான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்து மகிழ்ச்சி கொள்கிறார், அவருக்கு நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள், லக்ஷ்மி சீனிவாசன் அவர்கள் வருவதை ஏனோ தெரியல, இப்படி இந்த பார்வை, என்ன பார்வை, இந்த பார்வை என்பது போல் இருக்கிறது, வரவிடுங்கள் ஐயா, ஏன் ஐயா அவரை பார்த்து முறைக்கிறீர்கள், வரட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஐயா இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு, போக்கிரி தம்பி, ஐயோ ஐயா, ஏன் ஐயா, போக்கிரி தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து, ஆஹா தப்பித்தேன். கோவை கணபதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்திற்காக, ஓட்ட குடிசைக்குள்ள 9 மாதம் என்ன சுமந்து, இது வருகிறது ஐயா.

0: அழகான ஒரு தத்துவ பாடல் கேட்டோம் நேர் சொந்தங்களே. போக்கிரி தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து ஆனந்தராஜ் ஹீரோவாக கதாநாயகனாக நடித்த படம் என்று நினைக்கிறேன். அழகான ஒரு பாடல், விரும்பிய சொந்தம். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்களுக்காகவும் ராஜேஸ்வரி அவர்களின் விருப்பத்திற்காகவும் அந்த அட்டகாசமான பாடல் ஒலிச்சென்றது. பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம். கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நன்றிகள் ஐயா என்று நன்றி பாராட்டியுள்ளார். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் ஐயா. எப்பொழுது எல்லாம் சோகமாக இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பேன் ஐயா இந்த பாடலை. நிச்சயம் கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் பாடலை கேட்டு மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். ஐயா, அதற்காக இப்படியா ஐயா வேலையில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சரி ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள், கேட்காத பாடல், மிகவும் அருமை, இதயம் கணிந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி, உங்களுக்கும் நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் பட்டயம் கொட்டயமாக எங்கே சென்று விட்டார் என்று தெரியவில்லை ஐயா. சந்தோஷம் ஐயா, அப்படியே இருங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், வித்தியாசமான பாடல், சந்திரமோகன் தேர்வு செய்ததெல்லாம் பாடல்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது, இவங்க அக்கா தம்பி எல்லாம் ஒன்றுதான், அருமையான பாடல், அரிதான பாடல். நன்றி சகோதரர் சந்திரமோகனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி. மற்றும் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றியும், இசை தரம் அருமை என்றும், மனதை தொட்ட பாடல், மிகவும் அருமை என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா அவர்கள், நாங்கள் ஒன்றுதான் அக்கா, அதிகம் கேட்டிராத நல்ல பாடல்களை தேர்வு செய்வதே எனது விருப்பம் அக்கா. நிச்சயமாக ஐயா, நன்றி, நன்றி தெரிவித்துக்கொண்டு. ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையம் பழனிசாமி ஐயாவர்கள், ஆஹா, அருமையான பாடல், நான் இதுவரை கேட்டதில்லை என்று பாராட்டியுள்ளார். அவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பதற்கு முன் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்துடன். ராமாபுரம் அனுசுயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி.
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமுடன் இருக்கேன். என்னுடைய விருப்பம் என்று சொல்வதை விட நம் நேயர்கள் எல்லோருடைய விருப்பத்திற்காகவும் நீதி தேவன் படத்தில் இருந்து மாணிக்க பதுமைக்கு காணிக்கையாக இந்த பாடலை ஒலிக்க விடுங்க, நாம் அனைவரும் கேட்டு ரசிப்போமே.
0: நிச்சயமாக, இது வருகிறது உங்கள் தேர்வு பாடல்.
1: நன்றி, நன்றி.
0: ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷ்யா அவர்கள் நேரலையில் தொடர்பு கொண்டு ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது நீதி தேவன் திரைப்படத்திலிருந்து.

ஒளிச்சென்ற அந்த அட்டகாசமான பாடல் ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒளிச்சென்றது. மதுரையின் பக்கத்திலிருந்து இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒளித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், மாணிக்க பதுமைக்கு என் மனதை காணிக்கு தரலாமா, அருமையான பாடல், கேட்டு அதிக வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று இந்த பாடலை ஒலிக்கச் செய்வதற்கு தேர்வு செய்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. அருமையான பாடல், சிறப்பு, மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல் என்று கைகொடுத்து பாராட்டினார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சபரிமலை வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகவும், தர்ஷன் சுதிக்ஷா குட்டி இவர்களுக்காகவும், கேளடி கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து நீ பாதி நான் பாதி கண்ணே கண்ணா.

இனிமையான இதமான பாடல் நீ பாதி நான் பாதி என்று ஒவ்வொரு தம்பதியினரும் பாடிக்கொள்ள வேண்டிய பாடல், கேட்டு மகிழ வேண்டிய பாடல் நீ பாதி நான் பாதி என்று அழகான பாடலை தேர்வு செய்த திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தர்ஷன் சுதிக்ஷா குட்டி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயா அவர்கள், நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் வேற லெவல் என்று பாராட்டியுள்ளார். நன்றி, நன்றி ஐயா. லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை அன்போடு வழங்கிய இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். உங்களுக்கும் நன்றிகள் ஐயா. அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் மற்றும் நன்றிங்க நாட்டாமையண்ணா என்று பாராட்டியதற்கு அவருக்கும் ஒரு நன்றி சொல்கிறார் சீனிவாசன் ஐயா அவர்கள். நன்றி கரூர் ஐயா. ஐயா பொறுமையாகுங்க ஐயா. ஏன் ஐயா இந்த விபரீத விளையாட்டு? அவசரம் ஒன்றுமில்லை ஐயா. யாரும் யாரையும் எதையும் தூக்கிவிட சென்று விட மாட்டார்கள். பொறுமையாக வாருங்கள் என்பதை பணிவன்புடன். ஐயா விழுவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஐயா, தள்ளிவிட்டேன். ரகுபதி ஐயா அவர்கள் சிறப்பான பாடல் என்று பாராட்டினார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்று ஸ்டார் வழங்கினார்கள். சரியான பாடல், இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டினார்கள். நன்றி மற்றும் அருமை என்றும் பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இதுவரை அழகான துள்ளல் பாடல் மற்றும் நடுத்தர பாடல்களையும் சபரி சொந்தங்கள் என்று பதிவிட்ட பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது என்று பாராட்டினார்கள். நன்றி மற்றும் ஒலித்த பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். மிக இனிமை இந்த பாடல், நைஸ் என்றும் பாராட்டினார்கள். கரு ரகுபதி ஐயா அவர்கள் தேங்க்யூ தேங்க்யூ எஸ் எஸ் தேங்க்யூ என்றும் பாராட்டினார். லக்ஷ்மி சீனிவாசன் ஐயவர்கள் ஒலிக்கும் பாடலை கேட்டு மகிழ்ந்த அனைத்து அன்பு இதயங்களுக்கும் நன்றிகள், மனம் நிறைந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக உனக்காக நான், உனக்காக நான் என்ற திரைப்படத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயாரின் விருப்பத்திற்காக இறைவன் உலகத்தை படைத்தானாம்.

0: ஒலித்த அந்த பாடல் இறைவன் உலகத்தை படைத்தானாம் என்று உனக்காக நான் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. யாருக்காக என்றால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயாவின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே, அழகான ஒரு தத்துவ பாடல். பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், அருமையான தத்துவம் மிகுந்த பாடல், மிகவும் அருமை, பாடல்களை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள், மிகவும் அழகான பாடல், சிறப்பு என்று பாராட்டினார். நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், இறைவன் உலகத்தை படைத்தானாம், ஏழ்மையை அவன் தான் படைத்தானா, சிறப்பு, சிறப்பான பாடல். கேஜே யேசுதாஸ் குரலில் பாடல் இனிமை, மனதை உருக வைக்கும் பாடல் வரிகள். பாடலை தேர்வு செய்த செல்லும் அண்ணாவுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி, உங்களுக்கும் நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயாவர்கள் மீண்டும் இணைந்து, புன்னகை அணிந்த மாளிகையில் புன்னகை மறந்த மண்குடிசை, புன்னகை அணிந்த மாளிகையில் புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர அங்கே மாத்திரைகள், பசிவர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேறு உலகம் இது என்றால் இறைவன் என்பவன் எதற்காக என்று பாடல் வரிகளை அழகாக கவிதை வடிவில் தந்துள்ளார். மீண்டும் ஐயா, மீண்டும் மணியும் படிக்க தோன்றுகிறது. பொன்னகை அணிந்த மாளிகைகள், புன்னகை மறந்த மண்குடிசை, பசிவர அங்கே மாத்திரைகள், பட்டினியால் இங்கு யாத்திரைகள், இருவேறு உலகம் இது என்றால் இறைவன் என்பவன் எதற்காக என்று அழகான ஒரு வரியை தந்துள்ளார். சிறப்பு, நன்றி. காணாடு காத்தால் தனமால் ஐயார்கள் இணைந்துள்ளார்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கீதம் நேசிக்கும் கீதசேஷன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் நேரலையில் தொடர்பு கொண்டு, வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம்.
1: இன்று ஒரு வாழ்த்து
0: சொல்லுங்கள் ஐயா.
1: கோவையை சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் பத்மா என்னுடைய சகோதரர்கள், சகோதரர் அவருக்கு இன்றைக்கு 60வது, அதாவது அவருடைய 60வது பிறந்த நாள். சுஷ்டியேட்ட பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணம் ஐயா.
0: என்ன பூஜை ஐயா? அவரை என்ன பூஜை, அதுக்கு பேர்
1: என்ன சொல்லுவாங்க?
0: தம்பி மனைவி கவிதா தங்கைகள்
1: காயத்ரி, புவனேஸ்வரி, அகிலா, அக்கா, ராஜேஸ்வரி, மாப்பிள்ளைகள் ஸ்ரீதர், அம்பத்தூர், அப்புறம் ஸ்ரீநாதர், அப்புறம் மகன்கள் உதய் பிரவீன் குமார், சத்ய பிரகாஷ், மருமகள்கள் அக்ஷயா, தரணி, அப்புறம் தங்கை மகன் ஹரி, தங்கை மகள் ஸ்ரீ ஜனனி, தங்கை காயத்ரி மற்றும் தம்பி ராஜேஷ் உட்பட மற்றும் நமது சவரி உறவுகள் அனைவரும் மேலும் மேலும் சிறப்பாக அந்த வாழத்துக்கு வாழ்த்து பாடலை கேட்கலாம். மேலும் ஜானகி அம்மா கண்ண ஒரு
0: சொல்லுங்க,
1: வாழ்ந்தால் ஒன்றை போல் வாழ வேண்டும்.
0: நிச்சயமாக தருகிறோம் ஐயா. இதோ அவர்கள் கோவை சேரன்ம நகர் ராஜேஷ் ஐயா அவர்கள் சகோதரர் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்கள் இன்று 60வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தும் வகையில் அருமையான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளார் ராஜேஷ் ஐயா அவர்கள். இதோ பாடல் வருகிறது. நாமும் வாழ்த்துவோம் சொந்தங்களே, வாழ்த்தி வணங்குவோம்.

ஒலிச்சென்ற அந்த அட்டகாசமான பாடல். கோவை சேரன்மன ராஜேஷ் ஐயார் விருப்பத்தில் இன்று அவருடைய சகோதரர் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்கள் தம் 60வது ஆண்டு திருமண நாள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வெகு கோலாகலமாக அவர்களை வாழ்த்தி அந்த அழகான பாடல் ஒலிச்சென்றது. நேர் சொந்தங்களே, பகிரியின் பக்கத்தில் இணைந்து ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. வாழ்த்து பாடல் மிகவும் அருமை. பாடல்களை தேர்வு செய்த ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், வாழ்ந்தால் உங்களைப் போல் வாழ வேண்டும், வயசான காலத்திலும் நேசம் வேண்டும், அருமையான திருமண வாழ்த்து பாடல். இந்த பாடலில் வரும் வரிகள் போல சிறப்பாக வாழ வேண்டும். ராஜேஷ் சகோதரர் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்றும் நலமுடன் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்தியுள்ளதற்கு கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயர்கள் ஆகா அருமை இனிமை என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள், இன்று திருமண நாளை 60வது ஆண்டு திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கோவை சேரன்மநகர் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா இவர்கள் தம் 60வது ஆண்டு திருமண நாளை வெகு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி தான் அந்த பாடல். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள் திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள். நன்றி. மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்வம் ஐயா அவர்கள், இதற்கு முன்பு அளித்த உனக்காக நான் என்ற திரைப்பட பாடலுக்கு அவருடைய பதிவை பதிவிட்டார். எனது விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தேன் ஐயா, மிக்க நன்றி. மேலும் பாடலை கேட்டு வாழ்த்திய அனைவருக்கும் என்னுடைய மிக்க நன்றிகளை தெரிவித்துள்ளார். என்னுடைய செல்ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே பழுதாகிவிட்டது. அதனால் நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து கொள்ள இயலவில்லை. என்னுடைய செல்ஃபோனை சரி செய்துவிட்டு நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து கொள்ள ஐயா என்று பதிவிட்டுள்ளார். பரவாயில்லை ஐயா, உங்கள் விருப்பம் போல் வாருங்கள் ஐயா, எப்பொழுது வேண்டுமானாலும். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், இறைவன் அருள் கிடைக்கட்டும் என்று இன்று திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார் ரகுபதி ஐயா அவர்கள். நன்றி நன்றி ஐயா. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக காணாடு காத்தான் தனபால் ஐயாரின் விருப்பத்தில் எங்களுக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று யூத் திரைப்படத்திலிருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் தவறு ஐயா, முழு பலமும் அதுதான் ஐயா. அது எப்படி சொல்வது என்று புரியவில்லை. பாடலுக்கு விருப்பம் காணாடு காத்தான் தனபால் சிவசங்கரி இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் என்று இந்த பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து.

மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே, பாடல் ஒலி வரவில்லை என்று தகவல் அறிந்தேன். இங்கு நேர் சொந்தம் ஒன்று பேசிக்கொண்டிருந்ததால் ஒலி அளவை குறைத்துவிட்டு அவருடன் உரையாடி கொண்டிருந்தேன். அதனால் தான் இந்த குழப்பம். இதோ வருகிறதையா உங்கள் பாடல். சந்தோஷமாக கேட்டு மகிழுங்கள்.

0: அழகான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் சந்தோஷம் சந்தோஷம் என்று காணாடு காத்தான் தனபால் ஐயா அவர்களுக்காகவும் சிவசங்கரி அவர்களுக்காகவும் அந்த பாடல் வெளிச்சென்றது. நன்றி ஐயா, மகிழ்ச்சி. தனபால் ஐயாவில் சந்தோஷம் ஐயா சிறப்பாக பாடல் வளம் வந்தது. ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகளாக இருக்கும் பாடல். குற்றம் சொல்லாமல் சுற்றம் இங்கில்லை, வேப்பம்பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி, சிறப்பான ஒரு வரியை தந்துள்ளார். நன்றி நன்றி நன்றி ஐயா. மதுரை மாவட்டத்தவணி அழகர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நமது ஐயா ராஜேஷ் குடும்பத்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் ஐயா. பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார். அவருக்கும் நெஞ்சாத நன்றிகள். கனகம்பாக்கம் சரவண ஐயா அவர்கள், இசை மட்டுமே வரும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல் இசை மட்டும்தான் வருகிறது, நிச்சயமாக மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே. ஒழித்த பாடலுக்கு ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் அருமை, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் சூப்பர் என்று கைத்தட்டி மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: கலைமகள் விழிகளில் கவிமிகு ஒளியாய் கலந்து நிற்பதன் காட்சி, சபரி இணைய வானொலியில் நீங்கள் கேட்டவை எனும் இனிய நிகழ்ச்சியில் உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் தங்களின் தொகுப்பே அதற்கு சாட்சி.
0: நன்றி நன்றி ஐயா நன்றி.
1: ஹலோ.
0: நன்றி ஐயா, சிறப்பு அழகாக சொன்னீர்கள். வாருங்களையா உங்கள் விருப்ப பாடல்.
1: திருமண நாளை கொண்டாடக்கூடிய நம்ம ராஜேஷனுடைய குடும்பத்தார் பேர் என்னங்க?
0: லட்சுமி நரசிம்மன் பத்மா.
1: லட்சுமி நரசிம்மன் பத்மா அவர்கள், வணக்கம். நன் மல்லிகை மனத்தோடு, குங்குமம் மஞ்சள் பொலிவோடு, காக்கும் கடவுள் துணையோடு, பாசமான அனைத்து உறவுகளின் பதிவோடு, வாழ்த்துக்களோடு, வெள்ளை மனமாய் பால் பொங்குவது போல, நல்ல சுப நிகழ்ச்சிகளில் மஞ்சள் மணப்பது போல, கரும்பு இனிப்பது போல, வாழ்நாள் எல்லாம் இனிப்பான செய்திகளோடு இனிப்பான நிகழ்வுகளோடு, இறைவன் அருளால் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக, உறவுகளில் ஒருவனாக இருந்து நானும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு, எனக்கு திருநிறை செல்வி மங்கையர்கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக, அந்த பாடலை தாங்க வாழ்த்து பாடலும். நானும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிறேன். நன்றி
0: நன்றி நன்றி ஐயா. வாழ்த்திய உள்ளத்துக்கு பாதம் தொட்டு வணங்குகிறோம். நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா.
1: இந்த பாதம் தொட்டு எல்லாம் வணங்கக்கூடாது
0: ஐயா, பெரியவங்க ஐயா.
1: அந்த
0: அனைவருமே இறைவன் படைப்பு. அதாவது நன்றி ஐயா, இதோ நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது, கேட்டு மகிழ்வோம். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான வாழ்த்துடன் வாழ்த்து பாடல்களையும் தந்துள்ளார். இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பத்மா லக்ஷ்மி நரசிம்மன் அவர்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம்.

இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களை வாழ்த்தி அழகான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களின் விருப்பத்தில் அந்த அட்டகாசமான பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயா இரணியல் ஜெகதீஷ் அவர்கள் அருமையாக வாழ்த்தினார். அவர் கவிதை போல் வாழ்த்தியது அருமையாக இருந்தது. தேர்வு பாடலும் சிறப்பு, தலையர் பாடல் அருமை. இரணியல் ஜெகதீஷ் ஐயாவுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு நேயர் சொந்தம். இன்று திருமணநாள் கொண்டாடும் உறவுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறேன். காதலுடன் இந்த தம்பதியருக்கு எனது விருப்பத்தில் ஒரு பாடல். வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு என்று இந்த பாடலை தாருங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள் திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள். இதோ அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடல் வாழ்த்து பாடலாக

0: வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை இன்னொராண்டு என்று அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம் திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரியின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தம் ஜான்சி அவர்கள் மலர்தூவி வாஜு தெரிவித்து அடடடே இப்படியும் ஒரு நடனமா சிறப்பு. வாழ்த்து பாடல் வழங்கிய தங்களுக்கும் பாடலை கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. உங்கள் பாடல் அழகான அருமையான அட்டகாசமான பாடல் வாழ்த்து பாடல் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதற்கு முன்பு அளித்த பாடலுக்கு ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் வாழ்த்து பாடல் மிகவும் அருமை பாடல்களை தேர்வு செய்த இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் இணைந்துள்ளார்கள் மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி உங்களுக்கும் நன்றி. கரூர் ரபுதி தேவி அவர்கள் பாடலை கேட்டு இளைய வாழ்த்துக்கள் அடடட அடடடடா அடடடடா ஐயா இதுதான் ஐயா கவிஞருக்குரியான பாணி இலைமறை காய் போல் இளைய வாழ்த்துக்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று அட்டகாசமாக வாழ்த்தியுள்ளீர்கள் ஐயா நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை நூறாண்டு அருமையான வாழ்த்து பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்ம அவர்களை வாழ்த்தி ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்று வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி கூறுங்கள். உங்கள்
1: இந்த திருமண நாள் கொண்டாடி
0: கொண்டிருக்கோம்
1: லட்சுமி நரசிம்மன் ஐயா அவர்களுக்கும் பத்மாமா அவர்களுக்கும் வாழ்த்து பாடலா 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணுதான் அந்த பாட்டு போடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: அழகான வாழ்த்து பாடல். ஆனால் பிறந்த நாள் இல்லை திருமண நாள்.
1: திருமண நாள் தான்
0: தமிழ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது வருகிறது உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: சரிங்கய்யா.
0: ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களை வாழ்த்தி 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பெண்ணும்

அழகான ஒரு பாடல், பணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களை வாழ்த்தி அந்த பாடல் ஒழித்து சென்றது. விரும்பிய இணைய சொந்தம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தேன்மொழி முருகன் அவர்கள் என்னடாயவன் எப்போ தான் என் பாட்டை போடுவான் என்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். வரும், நிச்சயம் வரும் என்பதை தெரிவித்து கொண்டு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நாங்கள் விரும்பிய திருமண வாழ்த்து பாடலை தந்த இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. நன்றி நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் சிறப்புடன் அன்பு அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த சொந்தங்களுடனும் என்றும் நலமுடன் வாழ்க வாழ்த்து பாடல் அருமை. பாடலை தேர்வு செய்த தீபாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் அசத்தல் என்றும் சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள். உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி உணவு வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அனைவரும் திருமண வாழ்த்து பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் அவ்வகையில் ஒரு பாடலை கேட்டு அல்ல, வழக்கம்போல் ஒரு பாடலை பாடி மகிழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியிட்டு, அதனால் நேர் சொந்தங்களே மீண்டும் மன்னிக்கவும். இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களை வாழ்த்தி ஒரு பாடல் எனது குரலில்

என்று பாடி எல்லாமல்ல இறைவனின் அருள் கிடைக்குமாறு வேண்டி, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார்கள். இளையநிலா பொழிகிறது, இதோ வருகிறது உங்கள் பாடல். விரும்பும் சொந்தங்கள் தேன்மொழி முருகன், தீபாகுமார், பொன்மதி, அசோக்குமார், அக்கா செல்வி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும்.

இனிமையான ஒரு பாடல், இதமான ஒரு பாடல் ஒழிச்சென்றது. பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், தென்காசி மாவட்டம் வீரக்கேரளம் புதுவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்களின் விருப்பத்திற்காகவும், மற்றும் தீபாகுமார், பொன்மதி, அசோக்குமார், அக்கா செல்வி மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த பாடல் ஒழிச்சென்றது. பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் ரகுபதி ஐயார்கள், ஐயா இந்த பாட்டு தானே எதிர்பார்த்தேன், நிச்சயமாக ஐயா எனக்கு வேறொன்றும் தெரியாது ஐயா, அதே தான் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. நானும் வழக்கம்போல் அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா என்று மீண்டும் மீண்டும் அதே பாடல் தான் ஐயா வரும், மன்னியுங்கள் ஐயா. கரூர் மாவடையான் கோயில் பிறந்த ரகுபதி ஐயா அவர்கள் அழகான சிவகாசி ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், நன்றி. ஆவடியான மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயார்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இனிய திருமணால் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார், நன்றி ஐயா, வாழ்த்துள்ளதற்கு நன்றி. கைத்தட்டி பாராட்டினார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றும் நன்றி. தென்காசி மாவட்டம் தேன்மொழி முருகன் அவர்கள் திருமண வாழ்த்து பாடல் அருமையாக பாடினார்கள், இயக்குனர் ஐயா அவர்கள், அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சிறப்பு. இந்த பாடல் ஆமாம், இளையநிலா பொழிகிறது என்ற பாடல் காலையிலே கேட்டேன் மதியம் ஆகிவிட்டது என்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல வேலை சிரித்து விட்டார்கள், கோபப்பட்டால் நான் என்ன ஆவது. தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஐ ஐ என் பாடல் வந்து விட்டதே என்று நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், சிட்டுக்குருவியுடன் இணைந்துள்ளார் என்று நினைக்கிறேன், வணக்கம் ஐயா வாருங்கள். ஆவுடையாள் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள் சிறப்பான பாடல் அருமை இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி, சூப்பர் என்று பாராட்டுள்ளார், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும், இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்து எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், நன்றி. சென்னை பாரதி ஜனபாலர்கள் இயக்குனர் ஐயா அவர்களே, உங்களது வாழ்த்து பாடல் மிகவும் அருமை, எத்தனை பாடல்கள் நீங்கள் ஒளிபரப்பினாலும் உங்கள் பாடலுக்கு இணையாகாது ஐயோயோ என்று தெரிவித்துள்ளார்கள், ஏனோ தெரியவில்லை. அடடா ஆமாங்க ஆமாங்க என்று தேன்மொழி முருகன் அவர்களும் இதயம் கிடைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். எங்களுக்கு எனக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு மீண்டும் வழங்குகிறார்கள், நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்ச்சி. அன்னி பாடல் மிகவும் அழகு என்றும் பாராட்டியுள்ளார்கள், அவர்களுக்கும் ஒரு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உண்மையிலே ஐயா அருமையான உண்மையிலே ஐயா அருமையாகத்தான் பாடுகிறார், அன்று பிறந்தநாள் பாடலாகட்டும் இன்று திருமண நாள் பாடலும் அருமையாக பாடினார், அதற்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சாத நன்றிகள். சென்னை பாரதி அனுபவம் அவர்கள் மலர்த்தூவி வாழ்த்து, நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டு செல்வம் ஐயாவர்கள் இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களுக்கு ஒரு இனிப்பு வழங்கி திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், திருமண வாழ்த்து பாடல் ஒன்று தேர்வு செய்துள்ளார், நிச்சயமாக வளமுறை ஐயா, நன்றி. திருச்சி முத்தரசனூர் ஜான்சி அவர்கள் என் பாட்டு தானா என்று கண்டுபிடித்து விட்டாரா என்று கேட்டுள்ளார்கள், எனோ தெரியவில்லை இந்த பதிவு, இருக்கட்டும். கண்டுகொண்டேன் என்று கண்டுகொண்டு இருப்பார் என்று நினைக்கிறேன், எனக்கும் தெரியவில்லை என்பதை தெரிவித்து கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தென்காசி மாவட்டம் ஆவடையானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக மாம்பூவே சிறு மைனாவே என்ற இந்த பாடல் கேஜே யேசுதாஸ் சுஷிலா அவர்கள் குரலில் என்று நினைக்கிறேன் இது வருகிறது. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் இனிய பாடல் தாருங்கள், நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன் என்று நலமுடன் என்று தென்காசி மாவட்டம் ஆவடையானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்தில்

மாம்பூவே சிறு மைனாவே, அழகான ஒரு பாடல், அசத்தலான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேயர் சொந்தம், தென்காசி மாவட்டம் ஆவுடையான மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பகிரியின் பக்கத்தில் இணைந்து ஆவுடையான மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயா அவர்கள், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் நமது சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இனிய பாடல் வழங்கிய என் அன்புக்கும் பாசத்திற்கும் சொந்தமான பாசக்கார சகோதரர் ஆர்ஜி கீதேசன் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, அழகான ஒரு பாடல், மகிழ்ச்சி, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், அரிதான பாடல், பாடலை தேர்வு செய்த மணி அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். இனிமையான இதமான பாடல் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மீண்டும் அருமை என்றும் பாராட்டினார்கள். ஆவுடையார் மணி ஐயா அவர்கள் தேன்மொழி முருகன் அவர்களுக்கு மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி பாராட்டிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லும் ஐயா அவர்கள் திருமண வாழ்த்து பாடல் ஒன்று தாருங்கள் என்று லலிதா திரைப்படத்திலிருந்து சொர்க்கத்திலே முடிவானது இந்த பாடலை இன்று திருமண நாள் கொண்டாடும் லட்சுமி நரசிம்மன் பத்மா அவர்களுக்கு தாருங்கள் என்று ஒரு பரிசு பாடலை தந்துள்ளார். இது வருகிறது அவர்களுக்காக இந்த பாடல்.

லலிதா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான வாழ்த்து பாடல் ஒலிச்சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி செல்லும் ஐயாருள் விருப்பத்திற்காக இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களுக்காக இந்த அழகான ஒரு திருமண வாழ்த்து பாடல். நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். மதுரையின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், அருமையான பாடல், மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், இசைத்தரம் அருமை, ஆஹா அருமை என்று எஸ்பிபி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். நன்றி. மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஒரு பாடலுடன், நிச்சயம் வளம் வரும் ஐயா. அதற்கு முன் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களின் விருப்பத்திற்காகவும் தேன்மொழி முருகன் அவர்களின் விருப்பத்திற்காகவும் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து என்ன நினைச்ச என்ற இந்த பாடல்

அட்டகாசமான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விருப்பத்திற்காகவும், சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காகவும் அந்த பாடல் ஒளிச்சென்றது. மகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமேல் சிறப்பான பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஹரிஹரன், அனுராதா, ஸ்ரீராம் இவர்கள் குரலில் பாடல் இனிமை. நாம் விரும்பிய பாடலை வழங்கிய இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி. மிகவும் அருமையான பாடல் என்றும், சிறப்பு சேவை தொடரட்டும், மிக்க நன்றி, வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றியுடன் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது கரூர் மாவடியான் கோயில் பகுதியில் ரகுபதி ஐயார்கள் என்னை சோதித்து பார்க்கிறார் ஐயா. ஆமாம், அனைவரும் இரண்டு இரண்டு பாடல்களாக கேட்கிறார்களே, எனக்கு நான் இந்த பாடலை பதிவு செய்தால் போடுவாரா மாட்டாரா என்று என்னை பரீட்சித்து பார்க்கிறார். நிச்சயம் வரும் ஐயா உங்கள் பாடல், ஏனென்றால் பாட்டுக்கு நீங்கள் அடிமை, நானும் அடிமை. ஆம், பாட்டுக்கு நான் அடிமை என்ற திரைப்படத்திலிருந்து அத்திமார கிளி கத்தும் என்று கரூர் மாவடியன் கோவில் ரகுபதி தங்கப்பொண்ணு காவியா மனோஜ்குமார் இவர்கள் விருப்பத்திற்காக அனைவரும் பாட்டுக்கு அடிமைதான்.

அத்தி மரக்கிளி கத்தும், அது எத்தனை பேரைத்தான் சுத்தும் என்று தெரியவில்லை. ஒலித்த அந்த பாடல் பாட்டுக்கு நான் அடிமை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர்ச்சதும் கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பன் காவியா மனுஷ்குமரி அவர்கள் உறுப்பதற்காக அந்த பாடல் பகிரின் பக்கத்திலிருந்து ரகுபதி ஐயாவர்கள் தேங்க்யூ தேங்க்யூ என்றும், ஒரு அழகான அத்தி மரக்கிளியில் கிளியை கண்முன் கொண்டதெல்லாம் ஐயா கிளியின் பெயர் சொல்லுங்கள் ஐயா, ஒன்று நீங்கள் இருப்பது தெரிகிறது, இன்னொரு கிளியின் பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை நான் சொல்லட்டும் ஐயா. பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி தெரிவித்துள்ளார்கள். ஆமாம், கிளியை அவர் செல்லமாக கூப்பிடுவார், அதனால் செல்லம் இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சந்தைக்கு வந்த கிளி, தர்மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களின் விருப்பத்தில்

துள்ளலான பாடல், அசத்தலான பாடல், உற்சாகமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தர்மதுரை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய அந்த துரை ராஜா நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மகேஷ் ஐயா அவர்கள் என் விருப்ப பாடல் தருகின்ற கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி ஐயா. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், நைஸ் சூப்பர், மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி. சென்னை பாரத் ஜனபால் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. பாடலை கேட்ட ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மன் பத்மா அவர்களை வாழ்த்தி அனைவரின் சார்பாகவும் ஒரு பாடல் இதோ நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக.

என்ன நேர் சொந்தங்களே, அருமையான ஒரு வாழ்த்து பாடல் தான் ஒளி சென்றது. இன்று திருமணம் கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த தம்பதி இருக்கார்கள், அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். வகையின் பக்கத்திலிருந்து ரெடியார்பட்டி தீபகுமார் அவர்கள் வாழ்த்து பாடல் மிகவும் அருமை பாடல்களை தேர்வு செய்த இயக்குனர் கீதரசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள், பல நன்றி நன்றி நன்றி தெரிவித்தவர்கள் நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது. சபரி சொந்தங்களுக்காக நாங்கள் விரும்பிய பாடல்கள், திருமண வாழ்த்து பாடல்கள் அனைத்தையும் சிறப்பாக வழங்கிய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி. மற்றும் வாழி நலம் சூழ என்று வாழ்த்துகிறோம் நாங்கள், வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன், அருமையான வாழ்த்து பாடல் நன்றி தெரிவித்துள்ளார்கள் நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை அழகாகவும் அருமையாகவும் பொறுமையாகவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இயக்குனர் கீதரேசன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் பல நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள் நன்றி. தென்மொழி முருகன் அவர்களும், ஆஹா ரோஜா செம்பருத்தி மயில் பூ என்னென்னவோ இருக்கிறதே, இதயம் கனிந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் அனைத்தும் தந்துள்ளார்கள், அவர்களுக்கு நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் உள்ளம் கவர்ந்த நன்றி தெரிவித்துள்ளார்கள் நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் கனகம்பாக்கம் சரவணன் ஐயா அவர்கள், இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியை அழகாக பொறுமையாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார், அவருக்கும் மிக்க நன்றி நன்றி தெரிவித்துள்ளார் நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வம் ஐயா அவர்கள், நமது சபரி பண்பலின் இசை குடும்பம் கோவை ராஜேஷ் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வாழ்த்த பெருமை அடைகிறேன், செல்வம் கோவில்பட்டியிலிருந்து அழகாக வாழ்த்தி மகிழ்கிறார், அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் டாடா பாய் பாய் என்று கிளம்பிவிட்டாங்க ஐயா, கிளம்பிவிட்டாங்க. தேன்மொழி முருகன் அவர்களும் மிக்க நன்றி என்றும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும் மிக்க நன்றி என்றும் நன்றி தெரிவித்துள்ளார்கள் நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதுவரை சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும், இன்று திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு வாழ்த்து சொன்ன அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி.

சபரி வானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். அழைக்க வேண்டிய எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில்

சபரி உணவளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி உணவளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டு இருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:12. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: இது நம்மால் படத்துல இருந்து படிக்கிறேன், அது படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. யாருனாலும் என்ன செய்யறது, படிப்போம்.
0: ஏன், பாடல் தானே, அது என்ன ஒரு மாதிரியா இருக்கு? தாராளமாக பாடுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கண்ணை
1: மூடிக்கொள்கிறேன்.
0: பாடுங்கள்.

தாமரம் ரொம்ப நாளாக தூங்கலாம்.

கொஞ்சி அரவஞ்சம் என்ன கொஞ்சி மஞ்சி மனம் கொஞ்சி அரவஞ்சம் என்ன கொஞ்சி கொஞ்சி வாங்கலாம் நான் நேற்று எதுவும் இல்லை கவலை நோக்க புரியவில்லை நான்

0: எம்மா உள்ள நான் என்ன நட்டா சொல்ல, எம்மா எம்மா உள்ள நான் என்ன நட்டா சொல்ல, சொல்ல சொல்ல நில்லுங்கோ. ரொம்ப நாளாக பூங்குல அந்த கவலை நோக்க புரியவில்லை, நான் தப்பாவிடும் வாங்கோ, அரசு ஒண்ணு தாங்கோ. நான் தாமரம் ரொம்ப நாளாக பூங்குலோ.
1: அட்டகாசம் அருமையாக இருந்தது, சிறப்பாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். சூப்பர், அருமையாக இருந்தது. நன்றி. விருதுநகர் திருத்தங்கள் பாக்கியலட்சுமி அவர்கள், அழகான ஒரு பாடல், அட்டகாசமாக இருந்தது. அது இசை மட்டும்தான் இல்லை, அவ்வளவு இனிமையாக இருந்தது அந்த பாடலை கேட்பதற்கு. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி ஒனொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:23. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: மகிழ்ச்சி ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம்.

தாயின் குரல் கேட்டதுண்டு, தந்தை முகம் பார்த்ததுண்டு, ஜீவனற்ற கண்களுக்கு தேவன் முகம் தெரிகிறது. தாயின் குரல் கேட்டதுண்டு, தந்தை

கிளைதனிலே வந்த மந்த பறவை உண்டு. அந்த மரக்கிளைதனிலே வந்த மந்த பறவை உண்டு. தந்ததொரு அன்பை கண்டு அன்னை தன்னை மறந்ததுண்டு.

தெய்வம் தந்த தரிசனம். தேவன் அவன் கோவிலிலே கோடை வெயில் சுடுகிறது, தேவி அவள் வாசலிலோ செல்வம் மழை.

0: மழை பொழிகிறது. நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு? நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு? உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு. கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம்,
1: சிறப்பு. அருமை அட்டகாசமாக இருந்தது கேட்பதற்கு. அப்படியே மனமுருகி அழகாக பாடினீர்கள். நானும் மெய்மறந்து கேட்டு ரசித்தேன் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. நன்றி நன்றி ஐயா, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வாருங்கள்.
2: சோலைத்தேரிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
1: மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: அந்த பாதி பாடலை பாடி விட்டு போறேன், நீங்க முழுசா பாடுறேன்.
1: எந்த பாடல் தெரியலை, பாடுங்கள் பார்ப்போம் கேட்போம்.
2: கண்ணீர் தோன்றி மறையும் காணல் நீரோ, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணீர் தோன்றி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனலில் மறையும் பறவே யாரோ. என்னை நீ பார்க்கவில்லை என்னுயிர்ந்ததடி, பெண்ணே நீ போன வழியில் என்னுயிர் போனதடி. எங்கோ ஓர் தாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்த வெறி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் திரும்புதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் பிணையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. மின்னலை கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை, மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதியில்லை. என்னை நோக்கி சிந்திய மலை துணி எங்கே விழுந்து தெரியவில்லை, எந்த சிரிப்பில் முத்தாய் போச்சோ அதுவரை இதுவரை ஏதும் தகவலில்லை. அழகே உண்மை காணாமல் அண்ணம் தண்ணீர் தொடமாட்டேன், ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன். உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழமாட்டேன். எங்கோ ஓர் தாலை வளையில் என் பிம்பம் தொலைந்த வெறி, அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் திரும்புவெறி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் பிள்ளையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பெண்ணே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ லவ் யூ சொல்வாயா, பாவம் கையோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா. உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவே அறிவாயா, உயிரை திருகி கையில் தந்த ஓகே என்று சொல்வாயா. ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் ஊறு உயிர் பறிப்பேன், இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் திறப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்த வெறி, அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் திரும்புதறி. அப்பில் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாடி கனவில் மறையும் பறவையாரோ, இங்கோ ஓர் தாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்த வெறி, அங்கேயே நின்று கொண்டு என் உயிர்
1: அட்டகாசமாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். என்ன சொல்லி என்று பாராட்டுவதே தெரியவில்லை, அவ்வளவு அருமையாக இருந்தது. அதாவது ஆப்பிள் சாப்பிட்டால் சத்து என்று சொல்வார்கள், ஆனால் நீங்கள் இந்த ஆப்பிள் பெண்ணை தந்தீர்கள் பார்த்தீர்களா, சத்து உடம்பில் ஏறிவிட்டது, அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ நீ யாரோ என்று அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம், ஹலோ, புரியவில்லை என்ன சொல்றீங்க?
3: நானே ஸ்பீக்கர் வச்சு பேசுறேன்.
1: என்ன படம்
3: என்னன்ற திருவிழா படம் நினைக்கிறேன்.
1: அது எந்த பாட்டு எந்த படமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை.
3: பசுமரம் பசுமரம் படுத்து விட்டா நெருமரம், கேட்டா விறகு சாகுமா, ஞான தங்கமே

உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, பூனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, பார்த்தா பசும

பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழையை நம்பி வித விதைச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருஷம் மழையை நம்பி வித விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேர்த்தா இறகுக்காகுமா. ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. அறுவடையை முடிக்கும் முன்னே இதை விதைக்கலாகுமா. அட ஆண்டவனே உன் படைப்பின் இத்தனை வேகமா. அறுவடை

0: தங்கமே தீயிலிட்டால் கரியும் நெஞ்சுமே. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் சேர்த்தால் விறகு தாகுமா. ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் நெஞ்சுமா. ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் நெஞ்சுமா. ஞான தங்கமே. நன்றி.
1: சிறப்பு அட்டகாசமாக திருவிளையாடலேதான், திருவிளையாடலேதான் நன்றி. பாடியதும் அப்படியேத்தான் அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. கேட்டு மகத்தோம் நன்றி.
0: எப்பயோ கேட்ட பாடல், இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாடல். இந்த வரிகள் வந்தோம் போடுவோம், சரி இந்த பாட்டு நல்லா இருக்குது பாடுவோம் பாடினேன்.
1: சிறப்பாக பாடினீர்கள், நன்றி நன்றி நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லி கேட்டேன்.
1: நன்றி. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் பார்த்தா பசுமரம் என்று அட்டகாசமான ஒரு பாடல் பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் மேற்கொண்டோம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து
2: அழைக்கிறீர்கள் ஐயா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ஐயா, வாருங்கள்.
2: அருமை அருமை அட்டகாசம் ஐயா, கோயிலாப்பள்ளி பேசுறேன், தொட்டம்பாளையத்துல.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்.
2: பாடுங்க.
1: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே நாங்கள் அப்படித்தான் பாடுவோம்.
2: சரிங்களா,
1: பாடுங்கள்.
2: மனதிற்கு மிகவும் மோகு, ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். பாலும் பழமும் படத்துல இருந்து. சரிங்களா? சிவாஜி தன்னை மறந்து பாடியது கண்ணதாசனின் கைவண்ணத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். மலர்ந்த ரோஜா வாடினால் அது தேவதை உலகத்திற்கு செல்லும். கை இரு கைகளை கூப்பிட்டு வணங்கினார் தெய்வத்தை வணங்கும் சுண்டு விரல்கள், நம்மை நோக்கி எதிர்பார்க்கும் பெருவிரல்கள். இந்த நடுவில் இருக்கும் மூன்று விரல்களும் பிறரை குறை சொல்லியே வாழ்ந்திருக்கிறது. அதை போன்றது ஒரு பாடல். ஓ, போனால் போகட்டும் போ.

0: தேவனடா தினம் நாடகமாடும் கலைஞனடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா.
1: ஐயா வணக்கம்.
2: ஐயா அழகு, அட்டகாசமான பாடல். ஆனால் ஒரே ஒரு சின்ன திருத்தம் ஐயா, எனக்கு சொல்ற வரியில் ஒன்று போனால் போகட்டும் போடா என்று விட்டு விட முடியவில்லையா ஐயா, அதுதானே ஐயா கொஞ்சம் கவலையாக இருக்கிறது.
1: போனால் போகட்டும் போடா என்று பாடல் வரிகள்
2: இல்லை இல்லையா, நான் எனக்கு சொல்லிக்கொண்டேன் அப்படி விட்டுவிட முடியவில்லையே என்று சொல்கிறேன் ஐயா.
1: விட்டுவிட முடியாது என்றால்தான் நமக்கு பின்னால் வரும் நம் பிள்ளைகள் அவர்களை பாதுகாக்கத்தான் அந்த இது வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது.
2: நிச்சயமா அருமையா வரிகள் ஐயா, அழகாக பாடின, சிறப்பாக இருந்தது.
1: உங்களுக்குதான் நான் நன்றி சொல்றேன்.
2: சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது.
1: நன்றிகள் ஐயா, நன்றிகள் நன்றிகள்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொட்டாமலையம் கோயில பழனிசாமி ஐயாவர்கள் அழகான ஒரு பாடல், சோகப்பாடல் சிறப்பாக பாடி சென்றார்கள். போனால் போகட்டும் போடா என்று அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இன்னும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, அவர்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: தஞ்சாவூர் மாவட்டம் புன்னநல்லூர் மாழமன் கோதிப்பாண்டியன் ஐயா.
2: வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
3: வணக்கம்,
2: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி
3: இருக்கிறீர்கள்?
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்து எல்லாத்துக்கு நன்றி. பாடுங்கள் ஐயா, பாடுங்கள்.
0: எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை விதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். இரண்டு வரி கொண்டு மூன்று நெறி கண்ட குரல் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். ஏழை முகம் பார்த்து சொல்வான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏர் கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏர் கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான். வெற்றி தோல் கொண்டு முடிப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வசிக்காமல் தலைவன் வழியிலே நடப்பான். ஆஹா ஆஹா.

0: சிறப்பு ஐயா, சிறப்பு. அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா, அருமையாக இருந்தது கேட்பதற்கு. நெஞ்சாத நன்றிகள், நன்றிகள்.
1: நன்றி, நன்றி, வாழ்க்கை, நன்றி ஐயா,
0: நன்றி ஐயா,
1: வணக்கம்.
0: தஞ்சாவூர் மாவட்டம் புன்னநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் மேற்கொண்டோம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: இணையதோர் இரவு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பிரஸ்மணி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்கள் ஐயா? நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஆமாம் ஐயா, ஆமாம், நானும் நலமாக இருக்கிறேன். இன்று இளையராஜன் விஸ்வநாதன் அவர்களுடைய மெல்ல திறந்தது கதவு திரையிலிருந்து ஒரு கதவு திரையை நான் அப்படியே பாடலாக தவழ விடப் போகிறேன்.
0: உங்கள் முகத்தையும் திறந்து காட்டினால் நன்றாக இருக்கும் ஐயா, எப்பொழுது பார்க்கலாம்?
2: சரி ஐயா, காட்டி விடுவோம், காட்டி விடுவோம்.
0: பாடுங்கள் ஐயா, பாடல்.

கண்களை மூடி கோலமாய் போவதே, மேலாடை மூடி கோலமாய் போவதே. வாவெண்ணிலா உன்னை காணே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னை காணே வானம் தேடுதே. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்

கணி வனசீருதி மேலாடி மோடி கோலமாய் போவதே, மேலாடி மோடி கோலமாய் போவதே. மாவெண்ணிலா உன்னை தானே வனசீருதி, மாவெண்ணிலா உன்னை தானே வனசீருதி. மலர்

உனக்காக பணி காற்றை தினத்தோடு போக வேண்டினேன். உன்னை

0: கண்களை மூடி ஊகோலமாய் போவதேன், மேலாடை மூடி ஊகோலமாய் போவதேன். மாவென்னியா உன்னைத்தானே மனம் தேடுதே, மாவென்னியா உன்னைத்தானே மனம் தேடுதே.
1: சிறப்பையா, சிறப்பு அட்டாசமாக இருந்தது ஐயா பாடல். அழகு, அருமை,
0: மகிழ்ச்சி. எங்கள் உறவுகளும் அருமையாக பாடியிருந்தார்கள். நீங்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயார்கள், வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதேன் என்று அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். அதற்கு முன் அடியேனும் ஒரு பாடல் தவறு இருக்கும், மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே. ஜின்ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சினு குச்சி காஞ்சி காஞ்சி காஞ்சிங்கடிச்சு காஞ்சி காஞ்சி காண்டா பாண்டு பாண்டும் குட்டி பாஞ்சினுக்கு சின்னுக்குத்தான்.

சிரிக்கிறே சிரிப்பு வல்லே, நான் அழுகிறே அழுகிறே அழுக வல்லே. ஜின்ஜின்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி, ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட, ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார்.

இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. பார்த்தா காலு ரொம்ப முறுக்கு, ஆனா பத்து கதை உள்ளத்திலே இருக்கு. பார்த்தா காலு ரொம்ப முறுக்கு, ஆனா பத்து கதை உள்ளத்திலே இருக்கு. தண்ணியிலே மீன் உண்டு, தரையிலே மான் உண்டு, மாத்தி வச்சா

நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்த வணக்கம் வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: நான் நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் இருந்த கற்பகவல்லி ஜெயந்திரன் பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்களம்மா. படங்கள் உங்கள் பாடலை
1: ரொம்ப அருமையாக பாடினீங்க சார். நீங்கள் அனைத்து உள்ளங்களும் நல்ல அழகாக பாடினாங்க.
0: நன்றி, நன்றி. வாருங்கள், படங்கள் உங்கள் பாடலும் அழகாகத்தான் இருக்கும். படங்கள்
1: ரொம்ப நல்லதுங்க சார். நான் வந்து மறுபடியும் படத்திலிருந்து நலம் வாழ.
0: படங்கள்
1: நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு.

நலம் வாழும் என் வார்த்தைகள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் வாசல் வாடும் இளம் செந்தல்

0: சூப்பர், அட்டகாசம் அருமையாக இருந்தது. அந்த ஹம்மிங் ஹம்மிங் இசை சிறப்பாக கொடுத்திருந்தீர்கள். இல்லை, சிறப்பாக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. அதெல்லாம் சிலருக்கு வரவே வராது. நீங்கள் அழகாக பாடினீர்கள், மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி.
1: நம்ம சபாரி வானொலிக்கு தான் அதுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றிமா, நன்றி.
1: ரொம்ப நல்லதுங்க சார்.
0: நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாடல், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், அழகாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறேன். நிலையத்தில் நேரம் 7:59 இந்த நிமிடத்தில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இல்லை போல இருக்கிறது.

0: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, ஏனோ தெரியவில்லை, ஒளியில் அளவு வரவில்லை. வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வாருங்கள். அப்படித்தான் வர வேண்டும்.
1: என்ன,
0: வாருங்கள்,
1: பாருங்கள்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கும் ப்ரோ.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.

0: கண்ணியந்தன் யோகம் காயம் பட்ட மாயம் கண்ணியந்தன் யோகம். நன்றி நன்றி.
1: சிறப்பு சிறப்பு, அட்டகாசம் அருமையாக இருந்தது பாடல். ஆஹா ஓஹோ ஆஹா, சிறப்பாக பாடினீர்கள். எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன?
1: நீங்கள் அன்வியை பார்க்க சென்றீர்களா, இல்லை பாடல் பிராக்டிஸ் செய்யறதுக்கு அங்கே சென்றீர்களா? அப்படியே வருகிறது தானாக. ஐயா சிறப்பு சிறப்பு, நான் குழந்தையை பார்க்கத்தான் அங்கே அழைத்தார்கள், அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ என்று நினைத்து விட்டேன், வேறொன்றும் இல்லை. அருமையாக பாடினீர்கள் அட்டகாசம் தோல். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: அமெரிக்காவில் இருந்து விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். காலை பணியில் ஆடும் மலர்கள் என்று. அவர்களுக்கு இப்பொழுது காலை வேலை, அதனால் அந்த பாடல் தேர்வு. நமக்கு இரவு வேலை. இது நிகழ்ச்சியில் அடுத்து இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஐயா வந்து சிவகவிங்கிற படம், 1943 வந்த படம்.
1: சிறப்பு. சுதந்திரத்துக்கு முன்னே வாங்கி வந்துட்டீர்கள். வாருங்கள் ஐயா. சுதந்திரத்துக்கு முன்பு வரப்பட்ட படம். பாருங்கள் ஐயா. ஐயா பாருங்கள் ஐயா.
2: தியாகராஜ பாகவதர் பாடுதுங்க. அவர் எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை, நான் அவரோட பேசியிருக்கேன், அவரோட சேர்ந்து பாடியிருக்கேன்.
1: ஆஹா சூப்பர் சூப்பர், அருமையா.
2: மாரியங்குளம் மாரியங்குளம் தங்கிதா இருங்க. எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். கண்ணு கொஞ்சம் சொல்லிட்டு அம்மா மகன் மாயிக்க வேண்டியது தங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் 10 பசங்க கூட வச்சிருந்தா எனக்கு பையனை புகைப்படம் குறைஞ்சிப்பாரு. நான் முதுகு குமிஞ்சி உட்காந்துருந்தேன், கொஞ்சம் இதான் மெங்கி இதான். என்ன பண்ணாரு, இப்படியே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி முதுகு குத்து ஊத்தி நின்றுனாரு. நிமிந்துதான் உட்காரணும்னு சொல்லி சொன்னாரு. அந்த இடத்துல நிமிந்த முதுகுதான் அந்த கதை. எந்த கீழே காயில
1: சிறப்பு. பாட்டு
2: பாட்டு பாட்டிருக்கேன். ஒரு பாட்டு
1: பாடுங்களையா, பாடுங்களையா, கேட்டு மகிழ்வோம்.

உனது கடை கண்பா திருவழி நம்பா மனம் காணின் உனது கடை கண்பா.

0: எழ அன்ப சமக்கருளும் வெண்பவனோ எழ அன்பர் சமக்கருளும் வெண்பவனோ எழ அன்பர் சமக்கருளும் வெண்பவனோ எழ அன்பர் சமக்கருள் கதம்பவன குயிலே கதம்பவன குயிலே தங்கரி ஜெகதம்பா மனம் கணிந்துனது கடை கண்பார் திருவடியினை துணையன் அம்பா பைந்தமிழ் மலர் பாமாலை சூடிவும் பாத மலர் பணிந்து பாடவும் வேண்டும் பைந்தமிழ் மலர் பாமாலை சூடிவும் பாத மலர் பணிந்து பாடவும் வேண்டும் சிந்தையும் என்னாவும் நேரமும் என் திருப்பெயர் புகழ் மறவாமையும் வேண்டும் வந்த உலகில் மதிமயங்கி வந்த உலகில் மதிமயங்கி அருபகைவர் வசமாய் அழியாமல் அருள் பெற வேண்டும் வந்த உலகில் மதிமயங்கி அருபகைவர் வசமாய் அழியாமல் அருள் பெற வேண்டும் இந்த வரம் தருவாய் ஜெகதீஸ்வரி இந்த வரம் தருவாய் ஜெகதீஸ்வரி எந்த அன்னையே அகிலாண்ட நாயகியே எந்த அன்னையே அகிலாண்ட நாயகியே அம்பா மனம் கணிந்துனது கடை கண் திருவடியினை துணையன் அம்பா மனம் கணிந்துனது கடை கண்பார் ஐயா
1: சிறப்பையா சூப்பர் ஐயா அட்டகாசமாக இருந்தது ஐயா அருமை
2: ரொம்ப என்னோட நல்லா எனக்கு ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு
1: அருமையாக பண்ணீங்க ஐயா நெஞ்சி நெஞ்சான நன்றி நன்றி நன்றி தஞ்சாவூர் புன்னநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயாவில் அழகான ஒரு பாடல் சிவகவி என்ற திரைப்படத்திலிருந்து 1943 சுதந்திரத்திற்கு முன்பே வந்த படம் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் என் கே தியாகராஜ பகவதர் பாடிய பாடலை அழகாக பாடி சென்றார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டமை நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் பாடல் பாட வராததின் காரணமாக சில நேரங்களில் இல்லை. பி சுஷிலா அவர்கள் பாடிய பாடல்கள் வரிசையாக வந்தது. அவர் கேட்டு ரசித்தும் நேர் சொந்தங்களே, இப்போது நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: விஜய் மேடத்துக்கு நான் கேட்டதா சொல்லிக்கிறீங்க,
0: கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்டதை
1: சரிங்க சார், ரொம்ப நல்லதுங்க.
0: நன்றி, நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ராமன் பாட்டு சரிங்களா? இறைவன் ராமன் பாட்டு
0: பாடுங்கள்.
1: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன் சார். ராமன் இத்தனை ராமன், ராமன் எத்தனை ராமன் அறியவர் நல்ல

ராமன் எத்தனை ராமனடி, வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் சிறீராமன்,

0: சிறப்பு சிறப்பு அட்டகாசமான ஒரு ராமர் பாடலை அழகாக பாடினீர்கள். வணங்குகிறேன். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.
1: நாளை கழித்து வெள்ளிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் எல்லாருக்கும் வாழ்த்து.
0: நாளை மறுநாள் கிருஷ்ண ஜெயந்திங்களா?
1: ஆமா, அதனால இந்த இன்னைக்கு ராமர் பாட்டு
0: அன்றும் பாடலாம் என்று நினைக்கிறேன். அன்று ஞா வெள்ளிக்கிழமை வருகிறது, அன்றும் பாட்டு பாடலாம் பாடலாம் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி தான். அன்றும் பாடுங்கள். நன்றி நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.
1: ரொம்ப நல்லதுங்க. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து பணியுடன் நான் நன்றி தெரியும்.
0: நன்றி. வாருங்கள் வாருங்கள். நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்ப ஒளியாளர்கள் ராமன் எத்தனை ராமனடி என்று அட்டகாசமான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். சிறப்பாக இருந்தது கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம். வாருங்களையா, மகிழ்ச்சி இணைப்பில் நன்றி. பாடுங்களையா உங்கள் பாடலை.
2: எனது படம் பாடல் பேரை சொல்லிட்டு பாடுறையா?
0: ஆ சொல்லுங்கள் ஐயா.
2: அப்பதான் நல்லா இருக்கும். மொட்டடின்னு தலை பண்ணா நாலு பேருக்கு ஒண்ணு தெரியாம போயிருங்கள. என் படம் பேர் பாத்தீங்கன்னா தன்னோடு கை. எனை தேடி மேலும்
0: பாடுங்களையா.

என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும், செபியில் விழுமோ ஊமை என்றாகும். என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும், செவியில் விழுமோ ஊமை என்றாகும். எதிர் வந்த போதும் திரை வந்து சேரும், எதிர் வந்த போதும் திரை வந்து சேரும். அழகே சூப்பர் சூப்பர் அருமை. சிந்துவுடைய மகளுக்கு இப்படி ஒரு அழகான குரல் இருக்கும் சொல்ல நம்ம எதிர்பார்க்கவில்லை. தலைவருடைய அனுமதியோட நமது சகோதரி

அணியாத மாலை அழிகின்ற வேலை கண்ணீரை அடைக்காக்கும் ஏழை. அணியாத மாலை அழிகின்ற வேலை கண்ணீரை அடைக்காக்கும் ஏழை. இங்கே என்ன வாழும் கண்ணா விழியில் மலை, இங்கே என்ன வாழும் கண்ணா விழியில் மலை, கரிகார தலங்கார இருமுள் செய்த காதல் பாறை. என்னை தேடு மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுமோ ஊமையின்றாகம். எதிர்வந்த போதும் திரை வந்து சேரும், எதிர்வந்த போதும் திரை வந்து சேரும். ரதியே என்னை தேடி மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுமோ ஊமையின்றாகும். நிஜமான நேசம் இதில் என்ன பாவம், தடை போடும் பணக்கார சாபம். நிஜமான நேசம் இதில் என்ன பாவம், தடை போடும் பணக்கார சாபம். காதல் ஜோதி காட்டில் என்ன அணைந்தாவிடும், காதல் ஜோதி காட்டில் என்ன அணைந்தாவிடும். விழிவோரும் சுடுமீரும் என்னை சூது செய்யும் காதல் சோகம். என்னை தேடி மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுவோர் ஊமையின்றாகும். புதுராகம் ஊறும் சிறை தன்னை மீறும்.

0: வேலை கேளும் வேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுவோ
1: இருக்குறல்களில் பாடினீர்கள் ஐயா, யாரோ சிந்து என்று சொன்னீர்களே, வருவீர்கள் வருவார்கள் என்று பார்த்தேன் ஐயா. அப்படி பார்த்து மீண்டும் தங்கள் குரலை சரிங்க சரிங்க, நீங்களே இருக்குறல்களில் அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. அழகு அட்டகாசம், மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் இருவராக வந்து அழகாக பாடினார்கள், சிறப்பாக இருந்தது. உடன் சிந்து இணைந்தார்கள், அவர்கள் குரல் வரவில்லை ஆனால் அவர்கள் இணைந்தார்கள் என்று சொன்னார் மேடைக்கு வரவும் என்று. ஓ அப்படியா, நான் பாட்டில் வரும் வாசனம் என்று நினைத்தேன். பரவாயில்லை, நன்றி. அழகாக இருந்தது பாடல் கேட்பதற்கு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமே என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதோ

சபரி ஒன்று வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சி வளம் வந்தது. ஆம் நேர் சந்தையில் இதுவரை பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும். கீத நேசன் நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்ப உதவிந்த நிலைய குணர்வர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: மன்னிக்கவும் நேயர் சொந்தங்களே. ஒரு நேயர் சொந்தம் நானும் ஒரு பாடல் பாட போகிறேன் என்று இணைந்துள்ளது. இதோ வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகம் செய்து கொண்டு பாடுங்கள் ஐயா. முத்து ஐயா அவர்கள், வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை. சந்தோஷம்.
1: பல்லவி இல்லாமல் பாடுகிறேன்,
0: பாடுங்கள் ஐயா.
1: பல்லவி இல்லாமல் பாடுகிறேன், பாதை இல்லாமல் ஓடுகிறேன். ஹலோ,
0: பாடுங்கள் ஐயா, பாடுங்கள்.
1: ஊமை காற்றாய் வீசுகிறேன், உரிமை இல்லாமல்
0: தூங்குகிறேன்.
1: உண்மைதான் சார்,
0: படம் முடித்து விட்டது ஐயா.
1: ரெண்டு நாலு வயசு அந்த பாட்டே.
0: ஓ சரிங்க ஐயா, சரிங்கள். நன்றி ஐயா, நன்றி,
1: ரொம்ப நன்றிங்க ஐயா,
0: நன்றி. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயா அவர்கள் ஒரு அழகான பாடலை பாடி சென்றார்கள். அடுத்து வணக்கம் ஐயா, வாருங்கள்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி, அமுத தமிழை இனிதே பொழிந்து, தமிழோடும் தமிழ் சொல்லோடும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை இத்தனை நேரம் திறம்பட நெறிப்படுத்தி நன்றி வணக்கம் என்று சொன்ன பிறகும் உறவுகளுக்கு அழகு அழகு சேர்க்கின்ற வகையில் உறவுகளுக்கு நிகழ்ச்சியில் இடம் கொடுக்கின்ற அன்பு அறிவிப்பாளர்
0: கீர்த்திகள்.
2: காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார். ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார், அண்ணா அண்ணா அண்ணா, எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா, எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் கொண்டு, நம்மை எதிர்ப்பவர் மீதும் கருணை கொண்டு. எதையும் தாங்கும் இதயம் கொண்டு, தம்மை எதிர்ப்பவர் மீதும் கருணை கொண்டு. வைத்தவர் யாவரும் வாழட்டும் என்று வாழ்த்திய இதயம் அதுவல்லவா, வாழ்த்திய இதயம் அதுவல்லவா. அண்ணா அண்ணா அண்ணா, எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அது வள்ளுவன் காட்டிய வழிதனிலே வந்த சொல்லல்லவா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உண்டு என்று சொல்லியவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் நல்ல மனம் உண்டு என்று சொல்லியவர். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை தாரக மந்திரமாக்கியவர், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை

0: நல்லோர்கள் உள்ளமெல்லாம் நாள்தோறும் வாழுபவன் சொன்னால் மனம் மகிழும், சொல்லவோ வாய் மணக்கும். தன்னன் தனிமையிலே தான் உறங்கப் போனானோ, தன்னன் தனிமையிலே தான் உறங்கப் போனானோ, வங்க கடலையே வாய் மூடி தூங்கும் எங்கள் தங்கத் தலைமகனை தாளாட்டி பாடினியோ. பாடு நீ பாடென்று பாட்டுண்டு பாடென்று ஓடி உழைத்த மகன் உறங்கட்டும் அமைதியிலே, உறங்கட்டும் அந்த காஞ்சியிலே பிறந்த புத்தன், உறங்குகின்றான் மெரினாவிலே. அண்ணா அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார். மணி பயல் சார், நன்றி, வணக்கம்.
1: சிறப்பு ஐயா, அட்டகாசமாக இருந்தது ஐயா உங்கள் பாடல், அப்படியே உணர்வு பூர்வமாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா உங்களுக்கு. நன்றி நன்றி
0: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. குமரன் மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடிச் சென்றார்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து

0: ஜெகதீஷ் ஐயர்ல அட்டகாசம்னு ஒரு பாடல், காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் என்று அழகான பாடல் பாடி சென்றார்கள். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் நேர் சொந்தம் ஒன்று. வணக்கம் ஐயா.
1: வாழ்த்து கூட மதுரை
2: நினைப்பதெல்லாம் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவா

0: உறவோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், தாயாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல் என்றும் சொல்மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலையேதுமில்லை, விலையேதுமில்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே. உலகங்கள் நமக்கு வேறேதுமில்லை, வேறேதுமில்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும்.
1: அழகை அழகு பாலும் பழமும் சாப்பிட்டது போல இருக்கிறது ஐயா, உங்கள் பாடல் சிறப்பு. நன்றி.
2: ஒரு வழி இருந்தது ஆசைப்படுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறாங்களா,
1: நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. இந்த பாடலை பிரிந்த ஜோடிகள், சண்டையிடும் ஜோடிகள் ஒரு நிச்சயமாக
2: சிறப்பாக எங்க குடும்பத்துல எல்லாமே அதே மாதிரி ஒற்றுமையோட வளர்க்கு. எங்க குடும்பத்துல 22 பேரியா, 22 உயிரோட இருக்கிற எல்லாமே நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்கிறேன். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாய்ப்பு விட்டு உங்களுக்கு பிச்சை போயிட்டு
1: நன்றி நன்றி நன்றி. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பாக பாடி சென்றார்கள். அம்மிங் அழகாக கொடுத்தார் சிறப்பு ஐயா, நெஞ்சாத நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இதுவரை அழகான பாடல்களை அழகாக பாடி சென்ற அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது நிச்சயமான விடைபெறுகிறதா என்று நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.